அடிமைகளே, நண்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

0: 922 Madras Mail. Double hit of the heart. Traffic update.
1: Brought to you by ABC Cargo and Courier. Number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: இப்போ டிராஃபிக் அப்டேட் நோக்கும்போ ஆன் ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 3 அரவுண்ட் S117 செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட் ஆ பாகத்து பம்ப் டு பம்ப் டிராஃபிக் ரிப்போர்ட் செய்திருக்கோம். ஆன் 9A ஸ்ட்ரீட் இன் அல்கூஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 ஆ பாகத்து ஹெவி டிராஃபிக் ஆன ரிப்போர்ட் செய்திருக்கிறது. அதுபோல தான் ஹெவி டிராஃபிக் ரிப்போர்ட் செய்திருக்கோம் ஃப்ரம் ஹைசினா 4 டு அல் கிசைஸ் இண்டஸ்ட்ரியல் 5 ஆன் E311 ஷேக் முகமது பின் ஜாயித் ரோட். இப்போ எந்தெங்கிலும் பிரதான டிராஃபிக் அப்டேட்ஸ் உண்டெகில் நீங்கள் வாட்ஸ்அப்பிலூட அறிவிக்கவுனதான 0585829220 ഇതാണ് നമ്മുടെ വാട്സ്ആപ്പ് നമ്പർ.
0: ട്രാഫിക് അപ്ഡേറ്റ്
1: ബ്രോട്ട് യു ബൈ ABC കാർഗോ ആൻഡ് കൊറിയർ. ഈ ഓണത്തിന് നിങ്ങളുടെ സമ്മാനങ്ങൾ നാട്ടിലേക്ക് എത്തിക്കൂ ABC കാർഗോയുടെ ഓണം എക്സ്പ്രസ് ഡെലിവറിയിലൂടെ. ABC കാർഗോ ആൻഡ് കൊറിയർ, നമ്പർ 1 NGCC, TNC apply.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: பறக்கும் தளிகள் இது மனுஷரே, கறக்கும் தளிகள்